0: அடிக்கிறேன், ஏறாந்தி சொல்லமாட்டியா?
1: இய்ய
0: மாமா ரிந்து, நீ தூங்கு நைக்கு மாமா ரிந்து.
1: கங்கன் யா akan berubah kan baik hatinya Maya, Neng Meli.
0: Iya tuh, lembut, lembut. Baik hati.